தார் குரவாஷ் மொழியாய் ஹிதாமயம் புருகிம் வாஹால் ஹித்த கருத்திரம் அராகிங் அன்ன ஹிந்தே எதுவஹும் அணியா வெறின்னக ரஹ்மத் தெரியகு நுவத கியமங் கனவே ஷஃபாஅத் தெரியகு சுனுவே.

ஏக திருளும் வாகம் கஷவதி வகுதி அராமி கம்கை அதிகமகஷ்வரம் ஆஹரதகி பரார்வே தெமிஹுன்னிவி கோச்சே.